மட்டும்தான் முடியும். ஒருவேளை பார்க்க போறதுனால சந்தோஷம் தான். அந்த சில பேரு முக்கியமானவங்க

0: Sim,
1: quer.

0: அத்தவாரம் இன்னொரு தடவை ஆயிட்டீங்களா?
1: ஆசைப்படுறேன்.

0: வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேச சொல்லு.
1: அது என்னங்க ஒரு வார்த்தை கேட்டுட்டு வர சொல்லலாம்னு இருக்கேன்.

கலைஞர்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல் அற்புதமான பாடலை புதிய இடைக்கால பாடல்கள் பாடலையை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலைகளிலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தை என்று கண்டு பார்ப்போம்.

கட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி இந்த ரகமான பாடல்களுடன் காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களுக்கான ஐடிஆர் எல்லாம் பெண்கள் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் இருந்து அந்த வரி ஒழிக்கின்றது நீங்களாக இருக்கிறீர்கள். இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழிக்க

good though.

0: அழிக்கட்டு, என்னை தொட்டு அள்ளிக் கொண்ட மாங்கை பேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளித்து ஓய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்து ஓய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரை நன்றி. அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்து நான் உங்கள் இதுவரையிலும் உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சி என்று விடுபடுகிறது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபடுகிறது. நன்றி, வணக்கம், அன்பான.
0: ஆடும் நினைவே மின்னல் மின்னல் கூடி

ne kediyi verdi dedi. Ayrıca saat

வாழ்ந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு கோவில் இது பாடல்

Thank you.

ஸ்ரீ ஹரி.

ஒரு இடைக்காலத்தில் நிகழ்த்தியது. வலிமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு மற்றும்

0: இயக்கியாருக்கே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாது.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து
0: புரியாத உறவில் நின்று அறியாத குழந்தை மாற்றம் கண்டுகள் நீரா இதோ பாடல்.

ஜான்சிரேயில் அந்நியர்கள் சேர்ந்து மற்றும் குரலில் ரோஷேஷ்வரியில் இருந்து ஜலாவுங்கல் பாடல்

0: நாங்கள் தெற்கொடை புரிதல். இது சர்வதேச தமிழ் வானொலி ICRR மற்றும் கனடா முகம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் எஸ்பிபி குரலில் ஏராமல் செய்யும் பாட்டின் வரியில் இருந்து என் காதலி பாடல். என் காதலி என் காதலி என்ன என்ன சொல்கிறார்.
0: நான் கோவிலில் என்று சொல்லி தண்ணீர் என்று
1: இதுவும் பாடல்.

0: கொள்ளுங்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அடுத்து வரும் பாடல்.
1: திரையில் மணிஷர்மா கோவில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் கல்யமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணித்தான் சொல்லி அதை பச்சை வைத்தது உன் தங்கி, என் வாழ்க்கை என்னும் காட்டாயிருக்கு புலி சார்ந்து குடலிட்டு.
1: கவிதை பாதை ஆஜர் கண்கள் கடைசியில் கொள்கை
0: சக்கரை நிலவு தென் நிலவு
1: காணும்போது.
0: இதோ பாடல் நான் படிக்கிறேன்.

0: பேசி அலங்கரித்து நன்கு அறிகின்ற அடுத்த பாடல்
1: மிஸ்டர் லூட்டல் குறித்து அனிருத் குறித்து மிர்ஷி விஜய் வரிவிருந்து கற்பனை கற்பது பாடல். அவள் ஏறா பார்க்கையில் கொஞ்சம் ஏறா ஆகுது.
0: அவள் ஏறா திரைகளில் மனம் நீங்கான
1: இதோ பாடல்.

0: வானிலை வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இடையில் ஆகாரமாக சங்கர மகாதேவன் குரலில் வைரமூர்த்தி வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல தாங்க வந்திருந்தால்
1: இன்னும் இல்லை நினைப்போர் இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறார். இது பாடல்

0: சர்வதேச தமிழ் ஐடிஆர் யுகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகிறது
1: பாடல். ஹிப்ஹாப் தமிழா மற்றும் சங்கீதா கொண்டு ஹிப்ஹாப் தமிழா இசையில் வருகிறது ரோம் ரோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு
1: இன்னும் தூரம் தூரம் என் பின்னால் நான் வரவா இது பாடல்.

0: பேசிக் கொண்டு இருப்பது சி போல. அடுத்து வருகின்ற பாடல் ரிட்டன் இறுதியில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் அருகிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டு காத்து நின்று நிலைமை பொருள் நிலைமையும் பொறுமை வென்று இதோ பாடல் பசங்க.

0: அடுத்து வரும் பாடல்
1: மின்சார கனவு இடையில் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா மற்றும் தேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அதை சுற்றித்தான் ஆகும் பூங்கிரியும் போது
0: பச்சைகளின் கூக்கூப்பு பூச்சைகளும் ரிங்ரிங்கும் சங்கீதம் சுடிதருளி தங்க பெண்ணும்
1: இதோ பாருங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச மற்றும் கனடா விவம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் கடவுளை திருவி மிகவும் வருகிறது. கதை போமா, நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இருக்கு.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? உன்னை காணும் கை கூடினார். கதை போமா, கதை போமா,
1: இதோ பாடல்.

0: இது சர்வதேச சந்தைகளில் ஐசிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா இடம் வாங்கியது.
1: நேயர்கள், இத்தொரு இந்த நிகழ்வை நிகழ்த்தி மீண்டும் ஒரு
0: இசை கோணத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் கூடி இடைபெறுவது
1: உங்கள் அன்பின் ஜனநாதன்
0: மற்றும் விஜு நாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே,

தமிழிசையும் வானலையில் இது பல்குவெளிகள்

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

ना सही कोई भी।

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

குளி குளி குளி.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

Yeah.

வாசிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது, உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

渐渐，你就知

இந்த வண்ணமையில் அதனியது போதே போச்சுடுது. கொத்தால கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது. சொல்ல வார்த்தை மாமனோட

0: இந்த வண்ணமையில் அதன எண்ணியது போலே
1: முழுமையில் கூடி வருது சந்தோஷம் என்ன பொருள் கூடி வருது சொல்ல வார்த்தை மாமனோட மனசு வெள்ளியப்பு போலே பொன்னானது இந்த வண்ணமல் அதனால் வெள்ளியது போலே பூத்தோடுது
2: கொண்டிருப்பது இசை கோளங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா எங்கள் காதோரும் கடல் புறா பாடும் ஐயா வங்காள கரையோரம் வாரும் ஐயா எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா
3: ஆடாத கால்களும்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வக்தி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

வாசதி சிறுக்க தோணுது, சத்தம் போட்டு குதிக்க தோணுது, சற்று முன்

குரும் கண்ணாடி காதலே சொன்னாடி சிசிறு சொல்லாடி கண்ணாடி சுற்று முற்று பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சட்டம் போட்டு குதிக்க தோணுதே சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே வெக்கமின்றி ஆட தோணு

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களில் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

தினங்கிருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா மனசை மயக்குதா சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பனி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது, கொட்டும்பனி கடலுக்குள்ளே குடித்தது போல்.

0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தர் என்றா என்று பற்றி பாருங்கள் என் ஆனந்தத்தை. இதோ யாழும் இசையும் தமிழும் இனிமேல்

நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சரசரத்து. இந்த அழகுக்கெல்லாம்

0: நானே யாரு
1: படிக்கிறேன்.
0: அந்த ஜீவகீதத்தை பாரு.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு.

இதுவும் பேசக்கூடியது. இந்த வேதம் மிகவும் தோன்றுகிறது, மிகவும் விரிவடைகிறது. அது விரிவாக கடவுள் முடிவு

Anybody.

ভালো আবার।

Sí.

குட்டியானதற்கு அடுத்த நாட்காலம் துப்பாக்கி ரயில் ஜீவஸ்ரீ துப்பாக்கி சூட்டில் ஜீப் சிங்காரத்தில் நிவேதா வருகின்றது. ஸ்ரீதரன் பார்க்க அது கூட உதவ தீவிரம்.

இப்போ தனியா இருக்கிறது தூசி சார்ந்த நேசர்

காலை வணக்கம். மறுபடியும் அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலைவத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலைவத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை திணித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கு பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடலில் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலில்

சும்மன் போ சும்மன் பூங்கொடி

Thank you.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் வரிசை அம்சங்களாக கூட வருவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, உண்மையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது தரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தது. இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேச்சு வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேச்சு வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும் போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். எப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் வந்தால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டும் நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இல்லை தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது கிரீடனம் அல்லது காசு பணம் நகைநட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாங்கள் சொல்லுவோம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் சொல்வீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்வீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்வீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்ளலாம். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே போர் நடந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே போர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யாருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்ளலாம். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே போர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை.

திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாரா இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் மீண்டும் நாள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நாங்கள் சட்டத்தை நீங்கள் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது தோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நன்றையும் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. அந்த வகையில் மரக்கலியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரையில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வரையில் எங்கே அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது.

heart.

0: மட்டும்தான் முடியும்.
1: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
0: அந்த சில பேரு
1: முக்கியமானவங்க

0: எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
1: அடுத்த வாரம்.

0: எப்படி வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுங்க.
1: ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்ல முடியாது.

மனக்கலையை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல் அற்புதமான பாடலைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லுங்கள் பாட்டு கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இருப்பார்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டனின் தலைவத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தை என்று கண்டிப்பாக பார்ப்போம்.

தெழில்

சபையில் அலங்கரித்துக்கொண்டிருக்கின்றது. ஒரு வழியில் இரு பாடல் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால திராணி என்று சொல்லி இந்த ரகமான பாடல் பாடல்களுடன் காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வழியில் இரு பாடல்கள் உங்களுக்காக இதற்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கடன் ஐடிஆர் லண்டன் கல்வி ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எழுதி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் இருந்து அந்த வரி ஒழித்திருக்கிறது. இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒழித்திருக்க வேண்டும்.

kids.

0: நிற்கத்து என் நித்தத்து அள்ளி கொண்டம் அங்கை சேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளித்து ஓய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிகாரிகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்து நான் உங்கள் இளைவரையும் எங்கள் பயணிப்பான் உறவுகளுக்கு மீண்டும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

Tell me why, but I'm losing weight. Tell me.

ஒரு இசை குழுவில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகட்டி நாதன் சரிதா மற்றும் விச்சு நாதன்.

0: யாருக்கிட்டே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் எச்சி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பணியா பாடல். முன்பணியா
0: புரியாத உறவு நீங்கள் அறியாத சுழல்கள் மாற்றம் தந்தவை நீங்கள்.

கட்டுப்பாடு ஜம் தீவைக்கு அந்நியத்திற்கு மற்றும் குரலில் ரோகேஷ் பதிவு செய்து ஜனாதிபதி பாடல் ஜூ காட்டுகிறது.

0: கொடுங்கள் இப்போதைய புரிதல் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் மற்றும் கனடா முகம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: மற்றும் வரியிலிருந்து
0: நான் கோவிலில் இருந்து
1: இது ஆடல்

0: இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் திரையில் மணிஷாமா என்று ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பல்லமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணீர் தான் சொல்லி அதை பச்சை வைத்தது உன் தங்கை. என் வாழ்க்கை என்னும் காட்டாயிருக்கு விழிப்பாக்கு குடும்பம்.
1: கவிதை பாடு காதல் இருக்கும் கண்கள் அடகு எல்லாம் போய்வோம்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது.
0: இதோ பாடல் நான் பரிசீலித்தேன்.

0: வானலை வந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி அலங்கரிப்பு. அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கிறது திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல பாருங்கள்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கதம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருந்தால்
1: இன்னும் இவை உனக்கோ என்ன சொல்ல போகிறாய். பாடல்

0: சர்வதேச தமிழ் ஐடிஆர் மற்றும் கனடா யுகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகின்ற பாடல்
1: நான் சிறுத்தால் பிறகு ஹிப்ஹாப் தமிழா மற்றும் சங்கீதாய் பிறகு ஹிப்ஹாப் தமிழா மற்றும் வரையிலிருந்து டோம் டோம் பாடல்
0: உன் பார்வை மிகவும்
1: தூரம் மிக தூரம் என் பின்னால் நான் தரவா பாடல்

0: उसी को अर्थी गति व्यापार ऋजन ऋजन रहमन सुधिर संकेत महादेव पुरली अरिहर अरिविरुद தனியே கண்ணந்தனியே பாடல்.
1: தனியே கடத்தனியே நான் காத்து காத்து நின்றேன், நிலைமை பொருள் நிலைமையும் பொறுமை வென்று இதோ பாடல் கட்டளையிடும்.

0: அறிமுகம் பாடல்.
1: மின்சார கடலுக்கு இடையில் ஏ ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் ரிலீஸ் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அதை சுற்றித்தான் பாடல், புல்விரியின் முகம் அதை சுற்றித்தான் பாடல்,
0: பச்சைகளின் கூ கூப்பு பூச்சைகளின் ரிங்கிரிங்கு சங்கீதம் சுடிதருடன் தங்க பேசுவேன்.
1: இது பாடல் கட்டளையில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச தமிழ்நாடு ஐபிஆர் மற்றும் கனடா விவம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை குறியில் மிகவும் குறையில் வருகின்றவும் கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும்
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும். உன்னை காணும் கை கூடினால் கதைக்குமா கதைக்குமா.
1: இதோ பாருங்கள்.

0: இது சர்வதேச தமிழ்வானொலி ஐபிஆர் தாம் மற்றும் கனடா யுகம் வானொலி.
1: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
0: இசை கோலத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் கூடிய இதை
1: உங்கள் அன்பின் ஜனநாதன்
0: மற்றும் விச்சு நாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே.

baby

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போன்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

ஆசிலே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே

0: உள்வதில் அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்தினே.
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

படிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

ஒரு போடி மருது சொல்லவா.

போலே பொன்னானது இந்த வண்ணமையில் அதனது போலே பொன்னான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை இல்லை மாமனுடன் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது இந்த வண்ணமையில் அதனால் எண்ணது போலே

Hey,

0: ஒளிபரப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடுமையா.
1: ஆடாத கால்களும்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்தி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

தந்தாலே சிற்று முற்று பாட்டு விட்டு சிரிக்க தோணுதே சத்தம் போட்டு குதிக்க தோணுதே சற்று முன்பு கேட்ட பாடல்

குறுகுறும் கண்ணாடி காதலே சொன்னாடி சிசிறு சுற்றுமுற்று பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சட்டம் போட்டு குதிக்க தோணுதே சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே வெட்கமின்றி ஆட தோணு

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

0: குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா, குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா,
1: உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது.

0: காடி உள்ளு கழிக்கிறது உள்ளாத கோட்டை கட்டி குச்சியில கொடியும் கட்டி பல்லாண்டு காடி உள்ளு கழிக்கிறது பன்னீரை ஊசி ஊசி குளிக்குது
1: இத்தாலம் அருவியிலே குளிக்கிறது கோழிக்குதா மனசே மனசுதா சுகமும் கிடைக்குதா புத்தாலம் அருவியிலே குளிக்கிறது கோழிக்குதா
0: புத்தாலம் அருவியிலே குளிக்கிறது போல் இருக்குது புத்தாலம் அருவியிலே குளிக்கிறது போல் இருக்குது
2: நல்லவன் வாழ்வான் திரையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதால்
3: இத வந்து விட்டாரே நத்தர் பாவம் சென்றா என்று பற்றி பாருங்கள் என் ஆனந்தத்தை இதோ யாழும் இசை தமிழும் இனமென்று

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலத்து. இந்த அழகுக்கெல்லாம்

0: தொடரலாம். தேயத்தில் அணையாத ஒழுகி
1: நீங்களா? நான் தேடி இருந்த தெய்வம் என் பக்கத்திலே இருக்குதா?
0: அந்த ஜீவகேதத்தை பாரு.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு

காலை வணக்கம். கபடி அன்பான் அவர்களே நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் முகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க கலையகத்தில் நான் உங்கள் கலை மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை திமிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்களுக்கு பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலை கேட்டுப்பாங்க.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வர வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமான திருமணம் என்பது உபகாரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேச்சு வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேச்சு வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேளை பிரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேச்சு வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்திச் செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இடையிடையே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்ல நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது கீரணம் அல்லது காசு பணம் நகை நட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்பட்ட ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாம் சொல்லி பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்ய, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாது. உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படுவது பாசரம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவில் சோர்வடைந்து விடுகிறார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோர் என்ற நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை நீண்ட நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொல்லுவது ஒரு வித்தியா ஒரு ஒரு இதை நான் சட்டத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது தோர்வடைந்து மாற்றுவோம். வாழ்க்கை நன்றையும் வாழப்பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷித்து அனுபவிக்கும். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையை கொடுத்து கொண்டிருக்கின்றது ஒரு கருத்து இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமணம் வாழ்க்கை முடியும் ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது தோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நன்கையும் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது சந்தோஷத்தை அனுபவிக்கும். இருந்தாலும்

ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரையில் எங்கே அந்த பாடல்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியான காட்டலில் வருகின்றது.

காட்டுக்குள்ள

0: எப்பா வர சொல்லிருக்காது?
1: அடுத்த வாரம்
0: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுது.
1: மாமா சொல்லிட்டு வரவேண்டாங்க, ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லாண்டீங்க.

பாடல்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான பாடலைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லி கலைக்கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் காலேஜிலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று பார்ப்போம்.

الدليل

0: இதயம் கொதிக்க
1: எல்லாரும்
0: சென்றல் என்னை சென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால திராண என்று சொல்லி அந்த காட்டுமான பாட்டு பாடல்களுடன் காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். உங்களுக்காக இலக்கிய தொகுப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் எங்கள் பேரன் ஐபிஆர் லண்டன் பள்ளி. ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் இருந்து அந்த வரி ஒழிக்கின்றது. இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழிஞ்சிருப்பது என்று கண்டிப்பாக.

kids.

0: தொட்டு என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் இல்லை.
1: காட்டலையில் ஒளித்தோகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்தோகின்றது. இதுவரை நேரமும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐசிஆரும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தேன். நான் உங்களுக்கு இதேவரையிலிருந்து உங்களோட பயணித்த அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சி என்று விடுபடுகின்றோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடுபடுகின்றேன். நன்றி.

0: இயற்கையாரிடத்தே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் வெற்றிபாலன் சுப்பிரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பணியார் ஆகி
0: புரியாத உறவில் நின்று அறியாத சிவங்கள் தந்து மாற்றம் தந்தவன் நீதான்.

தருகின்ற அடுத்த பாடல் ஜான்சிவைக்கு அன்னிவசி சிங் மற்றும் குரவி ரோகேஷ் வங்கியிலிருந்து ஜலாபுங்கா ஜாயின் பாடல் ஜூ பாட்டிலிருந்து.

0: மத்திய குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் மற்றும் கனடா தீபம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் வெற்றி குரல் ஏராமன் பிரிவு மற்றும் வரியிலிருந்து என் பாடலில் பாடும் ஏ காதலே என் காதல் என்னையும் போகிறார்
0: நான் கோவியம் என்று தெரிந்து ஏன் தண்ணீர் என்று
1: இதுவும் பாடல்

0: இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இது கணக்குமார் ராணா பாலா குரலில் நாம் முத்துக்குமார் வரையிறது தன்னை நம்பாது பாடல்.
1: தன்னை நம்பாது உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும்
0: தன் இருமாறு பாடல் புல்லாது இதோ பாடல்

0: இசை குழுங்கள் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத் திரையில் மணிஷர்மா திரையில் ஹரிஷ் ராகவேந்திரா உரையில் பல்லமுத்து வரையில் இருந்து சக்கரை நிலவு பாடல்.
0: மனம் பற்றி சந்தித்தால் சென்று அதை பற்றி வைத்தது உன் தங்கை என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் எழுந்து துணிக்காக்கு குடும்பத்து
1: கவிதை பாடல் ஆதர் கைகள் கடைசியில் எல்லாம் கொஞ்சம் பின்பின்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் மண் பருத்தியில்

0: நிகழ்ச்சியை அலங்கரித்து நன்கள் தருகின்ற அடுத்த பாடல் மிஸ்டர் லோகல் குரலில் சுப்பர் கல்லா இசையில் அனிரும் குரலில் நிகழ்ச்சி விஜய் பதிவிருந்து தக்கினை தக்கது பாடல் அவள் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது
1: அவள் வேறா திரைக்கையில் மனம் நோக்கா நடந்தது
0: இதோ பாடல்

0: வானங்கள் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. இயற்கை அலங்கரிக்கு அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கிறதில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியில் இருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால்
1: இன்னும் இன்னும் இருப்போர் இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறார்கள்.

0: சர்வதேச தமிழ் கல்லூரி ஐடிஆர் ஹவுஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குழந்தைகள். அடுத்து வருகின்ற பாடல்கள்
1: டான்ஸ் ஜீவிதாய் திருமணி, ஹிப்ஹாப் தனியா மற்றும் சஞ்சிதாய் திருமணி, ஹிப்ஹாப் தனியா இசையில் மற்றும் வரியிலிருந்து ரோம் ரோம் பாடல்.
0: உன் பார்வை உன் பேச்சு தேவைவா
1: இவன் தூரம் ஒரு தூரம் என் பின்னால் நான் வரவா இது பாடல்.

0: போயிருந்தது. அடுத்து வருகின்ற பாடல் ரிகன் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டி காட்டி நின்றேன், நிலைமை கூறி நிலைமையும் பொறுமை வென்று நின்றேன். இதோ பாடல் தகவல்கள்.

0: மின்சாரம் பாடல்.
1: மின்சார தனது திரையில் எல் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் வைரமுத்து வரையில் இருந்து பூப்பூக்கும் பாடல். பூப்பூக்கும் இசை அது கிட்டகால் ஆசை, முன் விரியும் இசை கிட்டகலன் ஆசை.
0: பச்சைகளின் கூக்கூக்கும் பச்சைகளின் தங்கிதம் சுடிதரடு தங்க பெய்தும்
1: இது பாடல் பற்றியது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச தமிழ்மொழி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திருவி மிகவும் இயல்பு ஸ்ரீராம் குரவி கோஷ்மிஷா வருகிறது. ஹரிகுமார், நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நீங்கி.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? உன்னை காணும் கை கூடினால் கதைக்குமா கதைக்குமா.
1: இதோ பாருங்கள்.

பாடல்

Sí, pero...

அடுத்த வருடமாக துப்பாக்கி ஏற்றி இந்துஸ்தான் பிரசார் சீக்கிய விவேகா வரியிலிருந்து ஸ்ரீ வரி

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

0: அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையில் இருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களின் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

கடிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொண்ணானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானலை வருகிறது.

ஒரு பொன் வருது சொல்ல வார்த்தை.

கோடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை. மாமனோ

ஒரு மயில் கூடி வருது சந்தோஷம் என்ன.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆற்றாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோர கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோர வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்ட பாருமையா.
0: இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆற்றாத கால்களும்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன், நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சி நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வட்டி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

சற்று முன்பு கேட்ட பாட போலுதே.

குரும் கண்ணாடி காதலே சொன்னாலே சிசிரே சொல்லாரே சிறுகளே கண்ணாடி சுற்று முற்று பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சத்தம் போட்டு குதிக்க தோணுதே சத்து நின்று கேட்ட

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

அருள் இருக்குதா, புத்தாளம் அருள் இருக்குதா.

உள்ளோ சிரிக்குது, உடம்பு சிரிக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே துடிச்சது போல் இருக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே துடிச்சது போல்.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்த

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் தலத்தில் இந்த அழகுக்கெல்லாம்

0: പുലർന്ന ദേഹത്തിലാണ് ഞാൻ കുടുങ്ങി.
1: അന്ന്
0: ജീവഗീതത്തെ പാടെ.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு.

தமிழிசையும் வானலையும் இது பல் சுவடிகள்.

மறுபடியும் அன்பானவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கும் கலையகத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை திதித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இரு பாட்டு, ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கும் பாடல்கள் காட்டிலில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். முதலில் காட்டணியில் ஒழிக்க போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிஞ்சிருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டணியில் வர முதல் பாடலில்

0: 纯真在雨里。
1: காட்டிடையில் அழித்துக் கொண்டிருக்கின்றது ஒருவர் என்னொரு பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலையரசன்.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிச்சயமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகள். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது உங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமான திருமணம் என்பது திறம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்கள வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தறிவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும் போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் வந்தால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வேண்டும் என்று சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்ல நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது கீரணம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்றதை நாங்கள் சொல்லுவோம். உங்களால் விட்டு கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோர் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாது. உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்வார்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாசலாகும். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசலையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையல்ல, நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக் கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்ந்தடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாற்றம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுவதாகவும், திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான் ஆனால் இது லேசான பந்தம் என்று சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்தணும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் இந்த நாள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு இதை நாங்கள் சட்டத்தை நாங்கள் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்துதான் போதும். வாழ்க்கை நம் கையில், வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது சந்தோஷத்தை அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காக்களையை எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒருவர் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரின் இரு பாடல்கள் காக்களையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதை கடைசியாக ஒழித்த பாடலுடன்தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் எங்கு அந்த பாடல்கள் எழுத்தது என்பதை நீங்களாக கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காத்திருந்து வருகின்றது.

0: வேலை பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
1: சில பேரு
0: முக்கியமானவங்க.

0: விட்டு போவதில்ல.
1: இந்த வீடு பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
1: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம். நீங்க தானே வெயிட்டிங்களா?
1: சப்போர்ட்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுது.
1: மாமா சொல்லிட்டு அதையும் நாங்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லிருந்தீங்க.

மனங்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடலைய புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லியும் கலைத்தொன்றுகின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைவத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டிப்பாக பார்ப்போம்.

வாழ்க்கையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல்கள் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி பிரகாசமான பாட்டு பாடல்களுடன் காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கடன் ஐடிஆர் எல்லாம் கல்வி ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெளியே எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கு அந்த வரி ஒழித்திருக்கிறது என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள் எங்கு ஒழிந்திருப்பது என்று.

good, guys.

0: சொத்து என்னை சொத்து அள்ளி கொண்டம் அங்கை சேரும் என்ன.
1: காட்டலையில் ஒளி தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளி தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு இன்னும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐசிஆரின் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இரு பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தும் நான் உங்கள் இதனிடம் எங்களுடைய பயணி அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சி உங்கள் விடுகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுகிறேன்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணின் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தையே.

0: குடும்பம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்தினே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒழிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காலன் கண்மணி திரையிலிருந்து ஒழிக்கிறது.

படிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது, உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

ஒரு குடி வருது சொல்லவா.

கொத்தான கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை ஏதும் இல்லை.

வருது சந்தோஷம் என்ன போரி போரி வருது.

0: இழப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

இரட்டை நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

பார்த்ததுக்கு சிரிக்க தோணுது, சத்தம் போட்டு குதிக்க தோணுது. சற்று முன்பு கேட்ட பாட பாட

குரும் கண்ணாடி காதலே சொன்னாடி சிசிறு சொல்லாடி கண்டாடி சுற்று முத்து பார்த்துவிட்டு சிரிக்க தோணுதே சட்டம் போட்டு குடிக்க தோணுதே சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே வெட்கமின்றி ஆட தோணும்.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச கமல் வானொலி ஐபிஆர் பான்ஸ் ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது. கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது.

0: அருவியிலே குளிச்சது போல் இருக்குது, சுத்தாலம் அருவியிலே குளிச்சது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே பாவம் செல்றாங்க என்று பட்டேன். பாருங்கள் என் ஆனந்தத்தை, இதோ தியாகம் இசை தமிழும் இனிமே நானும் அவன் என்றெல்லாம் பாட வேண்டும் போல் இருக்கிறேன்.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

பாடும் நீரோடையின் தலசரத்து. இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற முழு

0: இதயத்தில் அணையாதபடி
1: நீங்களா? நான் தேடிக்கிட்டு இருந்த தெய்வம் என் பக்கத்திலேயே இருக்குதா?
0: அந்த ஜீவகீதத்தை பாரு.

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு.

எதுவும் பேசுகிறது, இந்த ஏதோ எதுவும் போன்றது, எதுவும் வீடியோவில் அதை விரிவாக பகிர்ந்து இது பாடல்.

Ne keyifliyiz bence.

ಪ್ರೋಟೀನ್ ಚೆನ್ನಾಗಿ ಬರುತ್ತೆ.

Sí, me gusta empezar así.

இசைக்குழுவில் இணைந்திருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாதன் சரிதா மற்றும் விஜு நாதன்.

0: இயற்றியாருக்கு நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் எட்டு பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன் பண்ணியா பாடல். முன்
0: புரியாத உறவில் நின்று அறியாத சுவைகள் கண்டு மாற்றம் கண்டவன் நீதான். இதோ பாடல்.

0: பாடல் ஜான் திவேதியின் அன்னிரத்தி சிந்து மற்றும் குரலில் ரோஷேஸ்வரியிலிருந்து ஜனாதிபதி பாடல்
1: இன்னும் பாட்டு

0: குழந்தைகள் கேட்கொண்டிருக்கிறீர்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர்ஆர் மற்றும் கனடா முகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: யூனிட் பிரிவில் எஸ்டிபி குறையில் ஏராமல் சுத்தியில் மற்றும் வரியில் இருந்து என் காதலும் ஆகும். என் காதலி என் காதலி என்னுடன்
0: நான் ஓவியம் என்று தெரிந்தது ஏன் தண்ணீர் என்று
1: இதுவும் பாடல்

0: என்னென்ன சூழ்நிலைகள் தேவையோ வீடு சராசமாக யானால குரலில் நாம் முட்டுக்கு பார்வையிலிருந்து தன்னை நம்பாது பாடல்.
1: தண்ணீர் நம்பாது ஏமாற்றும்
0: தண்ணீரில் காதல் கொள்ளாது இதோ பாடல்.

0: இசைக்குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் திரையில் மணிஷாமா கூறி ஹரிஷ் ராகவன்ற குரலில் பல்லமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவி பாடல்.
0: மனம் தத்தை தண்ணி தான் செல்லும், அதை தத்தை வைப்பது உன் தண்ணி, என் வாழ்க்கை என்னும் காற்றாயிருக்கு துணி காத்து குடமைக்கும்.
1: கவிதை பாடு காதல் அணிகள் கடைசியில் எல்லாம் கொள்வோம் பின்பின்
0: சக்கரை இழவு பெண் இழவு
1: காணும்போது அறிந்தது.
0: இதோ பாடல் மண் பருப்பு.

0: ஆட்சி நடந்திருக்கு. நன்றி தருகின்ற அடுத்து பாருங்கள்.
1: மிஸ்டர் லோக்கல் குறித்து சிப்பத்தமிழா இப்போது அன்னூர் குறித்து மிர்ஷி விஜய் வரியிலிருந்து சற்று கற்று பாருங்கள். அவள் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகுது.
0: அவள் வேறா கிடைக்கையில் மனம் நூறா நடக்கும்.
1: இதோ பாருங்கள்.

0: கடல் வானலை கண்டு கொண்டு இருக்கிறது நிகழ்ச்சி அலங்கரித்து அடுத்த நடப்பாடல்
1: கண்டு கொண்டிருக்கின்றது. இடையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்ல தாங்கவதால்
1: இன்னும் எனக்கு ஒரு இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறார். இது பாடல்

0: அடுத்து வருகின்ற பாடல் ரிஜன் குரலில் ரகமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே அண்ணன் பாடல்.
1: தனியே தொடர்தனியே நான் காட்டு காத்து நின்றேன், நிலைமை பொருள் நிலைமையும் பொருள் வென்று இதோ பாடல் பசலை.

0: குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் சோதனைகள் தமிழ் வானொலி ஐசிஆர் பாப் மற்றும் கனடா யுகம் வானொலி என்ற பாடல் எதிரில் அன்னிரும் கவி சங்கரன் மற்றும் புதவி தனுஷ் வரியிலிருந்து பூமி என்ற இதுவே பாடல்
1: வாழ்க்கையானது காலம் சுமந்தது இடோ பாடல் காட்டுகிறது.

0: பேசிக்கொண்டிருப்பது பேசிக்கொண்டிருந்தது. இது சர்வதேச நிலைமையில் ஐபிஆர் மற்றும் கனடா விகம் பானுவதில் அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை குறித்து மிகவும் இசையில் ஸ்ரீராம் குரலில் கோஷா வருகிறது. கதைப்போமா, நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நீங்குது.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? உன்னை காணும் கை கூடினால் அதிகமா அதிகமா
1: இதோ பாருங்கள்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

0: ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் சிறையிலிருந்து ஆனந்தயாலை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது. மலர்கள் கேட்டேன்

Okay.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது, உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

சொல்லவா?

உண்மையும் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை

0: இன்னமா இல்லாத
1: முழுமையும் வருது சந்தோஷம் என்ன பொறு போடி வருது

0: கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாரும் ஐயா.
1: ஆடாத கால்களும்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

குரும் கண்ணாய் காதலே சொன்னாய் சிசிரே சொன்னாய் கண்டாய் சித்து முத்து பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சத்தம் போட்டு குதிக்க தோணுதே சற்று முன்பு கேட்ட பாட

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

திணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியை தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா.

சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, தொடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே துடித்தது போல் இருக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே துடித்தது போல் இருக்குது.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின்

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள்

காலை வணக்கம். மற்றபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கும் தலையகத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் சொல்லி பாடல்கள் காட்டிலையில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டணியில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டணியில் வர முதல் பாடலை கேட்டு பார்ப்போம்.

காட்டுதையில் அளித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரையில் ஒரு பாடல்கள் ஐடிஆரின் லண்டன் கலையரசு.

தேவி வருகிறாள், விலகிடு விலகிடு விலகிடு என்னை தேடி வருகிறாள்.

இலக்கிய அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வயது வரும்போது முக்கியமாக அது சேர்ந்தது. இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்கிடையே அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகை நட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகிற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நான் எடுத்துக்கலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்வீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்வீர்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்வீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களை ஓதிக்கப் போன்றது பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பார்த்தவையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே போர்வடைந்து விடுவார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாற்றம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நாள் வாழ வேண்டும் என்று ஒரு இதை நாங்கள் சட்டத்தை கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது சோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நன்கையில் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. மகிழ்ச்சிக்கு அனுபவிப்போம். இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கும் மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையை எடுத்துக் கொண்டிருக்கின்றது வரையில் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரின் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். அந்த வரையில் எங்கே அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலையில் வருகின்றது. கேட்கும்

0: உன்னால மட்டும்தான் முடியும்.
1: பார்க்க போறோம்னால சந்தோஷம் தான்.
0: அந்த சில பேரு
1: முக்கியமானவங்க

頑張れ。

0: எப்போ வர சொல்லியிருக்காரு?
1: அடுத்த வாரம் உங்களுக்காக தான் வெயிட்டிங்களா?
2: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லுங்க, அப்பா கிட்ட பேசுங்க.
1: அதே மாதிரி வார்த்தை கேட்டுக்கிட்டு வரக்கூடாது.

மக்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடலை புதிய இடைக்கால பாடல்கள் என்று சொல்லுவோம். காற்றில் கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் கலைவத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலியில் அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று கண்டு பார்ப்போம்.

0: கொதிக்க
1: எல்லாரும் பார்த்த
0: சென்றல் என்னை
1: சென்றல் என்னை
0: சென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் ஒரு பாவம். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராமிய என்று சொல்லி சகாசமான பாட்டு பாடல்களுடன் காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வகையில் ஒரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் செங்கல்கரன், ஐடிஆர் லண்டன். ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலில் எங்கே அந்த வரி ஒழிக்கின்றது என்று நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள், எங்கே ஒழிந்திருப்பது என்பதை கண்டுபிடித்து.

kid.

0: நீக்கத்து என் நீக்கத்து அள்ளி கொண்ட மங்கை போயிரும் என்ன.
1: காட்டலையில் ஒலித்து ஓய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒலித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் யுகம் வானொலி கன்னடா ஐடிஆரின் நன்றி. அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கேன். கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியில் இருந்து விடுபடுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுபடுகின்றேன். நன்றி, வணக்கம்.

ஒரு இசைக்குழுவில் இணைந்திருக்கிறீர்கள். வருகை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலையுங்கள். நாட்டின் பெருமை மற்றும்

0: அருகே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தாத்திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பன்னா பாடல். முன்பன்னா
0: புரியாத உறவில் நின்று அறியாத சுவர்கள் கண்டு மாற்றம் கண்டுகள் நீடாது. இதோ பாடல்.

தருகின்ற அடுத்த பாடல் ஜான் கிரேக்கும் அந்நில சீற்றலில் மற்றும் குரலில் ரோகேஷ் ரவியிலிருந்து ஜனாதிபதியாக பாடல் ப்ளூ காட்டிலிருந்து.

0: இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் மற்றும் கனடா தீபம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் எஸ்பிபி குரலில் ஏராமன் இசையில் மற்றும் வரியில் இருந்து என் காதலில் பாடல். ஏன் காதலில் என் காதல் என்னையும்
0: நான் போனியில் என்று பிரிவில் ஏன் தண்ணீர் என்று இதுவும்
1: பாடல்

Selamat ya.

0: இசை குழந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: திரையில் மணி சர்மா செய்தி ஹரிஷ் ராகவேந்திரா துறையில் பல்லமுத்து வரியில் இருந்து சக்கரை நிலவு பாடல்.
0: மனம் பத்தை தன்னைத்தான் சொல்லி அதை பற்றி வைப்பது உன் தந்தை என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் அழைத்து குறிசாந்து குடும்பத்து
1: கவிதை பாடல் ஆதர் கண்கள் கடைசியில் கொள்கை
0: சக்கரை விளைவு பெண் விளைவு
1: காணும்படி அறிந்தது.
0: இதோ பாடல் நான் பார்க்கிறேன்.

0: வானலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறாய் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருந்தால்
1: இன்னும் இல்லை எனக்கு என்ன சொல்ல போகிறாய்.

0: அடுத்து கொண்டு இருப்பது சீச் கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே அண்ணந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காத்து காத்து நின்று நிலைமை பொருள் நிலைமையும் பொறுமை வென்று விடுவேன். இதோ பாடல் கட்டளை.

0: جدا وطبعا ده كمان ظلمني. I see our fault but don't gather you don't gather me but I think the problem isn't the problem அன்னி ரோஸ் கல் சங்கரன் சரி மற்றும் குரவை தனுஷ் வரையிறது பூமி என்ற சிந்திரை பாடல்
1: வாழ்க்கை வேறு நிலை போக்கானது ஜோடியும் தந்தை சுஜானியானது பைக் ரைடு காப்பியானது காலம் வந்தது இப்படி ஆனது இதோ பாடல் காட்டுகிறது.

0: இருந்து வரும் பாடல்.
1: மின்சார கடத்தல் திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் வனிதா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அரசிக்கத்தான் பாடல், உன் விரியும் போது அரசிக்கத்தான் பாடல்.
0: பச்சைகளின் கூ கூ கூ, பச்சைகளின் ரிங் ரிங் ரிங், சங்கினம் சுடிதருளில் தங்க பெண்ணும்.
1: இதோ பாடல் பாடலில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச தமிழ்நாடு ஐபிஆர் பிரான்ஸ் மற்றும் கனடா யுவம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓமாய் கடவுளை திருவில் மிகவும் இசையில் ஸ்ரீராம் குருவில் கோஷாவர் என்பது கதை போமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் இன்று உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இன்று.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும்? உன்னை காணும் கை கூடினால் கதைக்குமா கதைக்குமா.
1: இதோ பாருங்கள்,

0: இயற்கையை இதுவரை சீர்திருத்தது இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ்தனது ஐபிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி இதை சொல்வது
0: உங்கள் அன்பின் ஜனநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே,

70 milímetros.

மிகவும் பேசக்கூடியது இந்த வீடு மிகவும் தோன்றியது மிகவும் வீடு அது இருந்தால் தகவல் முடியும் இது

ही बल।